0: ಕೇಳುಗರೆ, ಸಕಲ ಜೀವರಾಶಿಯನ್ನು ಹೊತ್ತಿರುವ ಭೂಮಿಯು ಸಸ್ಯಗಳಿಗೆ ಆಧಾರ ಕೊಡುವುದರ ಜೊತೆಗೆ ಅವುಗಳ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಅವಶ್ಯಕವಿರುವಂತಹ ನೀರು ಮತ್ತು ಎಲ್ಲ ರೀತಿಯಾದಂತಹ ಪೋಷಕಾಂಶಗಳನ್ನು ನೀಡುವಲ್ಲಿ ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರ ಮಹತ್ವದ್ದು. ಮಣ್ಣಿನ ವೈಜ್ಞಾನಿಕ ಪರೀಕ್ಷೆಯಿಂದ ಅದರ ಗುಣಧರ್ಮಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಹಳ ಸಹಾಯಕ ಆಗ್ತದೆ. ಈ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮ್ಮೊಂದಿಗೆ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಕೆಳಗರಿಗೆ ಸೊಲ್ಮೆಲು ಇನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಡು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೂ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜಿದ ರಸಾಯನಶಾಸ್ತ್ರ ವಿಭಾಗದ ಮುತಾಲಿಕೇಡ್ ನಡತಂದುಪ್ಪುನಂಚಿನ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರದ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಕರಾಯಿ ನಂಚಿನ ರಂಜಿತೆಯನ್ನು ನಮ್ಮೊಟ್ಟುಗೊಳ್ಳೇರು. ಆರೆ ಇನಿ ನಮಕ್ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಬೊಕ್ಕ ನೀರುದ ಪರೀಕ್ಷೆದ ಮಹತ್ವ ಅವು ದಾಯಿಗ್ ಬೊಕ್ಕ ಎಂಚ ಮಲ್ಪುಡು ಐಕ್ ಉಪ್ಪುನಂಚಿನ ವಿಧಾನಲು ದಾದ ಮತ ಈ ವಿಚಾರವಾದ ನಮಕ್ ಮಾಹಿತಿ ಕುರಿಯರವುಳ್ಳೇರು. ಕಾರ್ಯಕ್ರಮಗು ಮೊಕ್ಕೆದ ಸುಲ್ಮೆಲು
1: ಸುಲ್ಮೆಲು ಸರ್.
0: ಇತ್ತೆ ಪ್ರತಿ ಒಂಜಕ್ಲ ಮಣ್ಣು ಭಾರಿ ಮುಖ್ಯ. ಅವು ಕೃಷಿ ಆದಿಪ್ಪು ಅತ್ತಂಡ ಒವೇ ರೀತಿದ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಆದಿಪ್ಪು. ಈ ಮಣ್ಣುಡೆ ನಮ್ಮ ಭೂಮಿದ ಒಂಜಿ ಅಸ್ತಿತ್ವ ಉಂಡುದು ಪನ್ನುಲಿ. ಇತ್ತೆ ಸುರುಕಾದ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ದಾಯಿ ಮಲ್ಪುಡು ಪಂದು
1: ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ನಮ್ಮ ಮಲ್ತಂಡ ಸರ್ ಐಟ್ ಇಪ್ಪು ನಂಚಿದ್ನ ಪೋಷಕಾಂಶಲೇನೆ ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ ಆ ಪ್ರಮಾಣ ಒಟ್ಟು ಉಂಡು ಪಂಡದ್ದು ನಮಕ್ ಗೊತ್ತಾಕೊಂಡು ನಮ್ಮ ಬೇತೆ ಬೇತೆ ಕೃಷಿ ಮಣ್ಪುನಾಗ ಅವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಏತ ಪೋಷಕಾಂಶ ಪಾಡುಡು ಪಂಡದ್ದು ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ ಅಂಚನೆ ಆ ಮಣ್ಣಡು ನೀರು ತ ತೇವಾಂಶ ಏತ ಆ ಮಣ್ಣು ದಿತ್ತದ ದೀವ ಉಂಡು ಆ ಒಂಜಿ ಆಯ್ತನ ಸಾಮರ್ಥ್ಯ ಬೊಕ್ಕ ಗಾಳಿ ಆಡು ನಂಚಿನ ಒಂಜಿ ಸಾಮರ್ಥ್ಯ ಅವೇನು ಕೂಡ ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ.
0: ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪುಣದಾದ್ರ ನಮ್ಮ ಕೃಷಿಕರಿಗೆ ದಾದ ಮತ್ತ ಒಂಜಿ ಲಾಭ ಆಪುಂಡು
1: ಮಸ್ತ್ ಲಾಭ ಉಂಡು ಸರ್. ಪಂಡ ಐಟ್ ಪೋಷಕಾಂಶಗಳ ಪ್ರಮಾಣ ಮಾತ್ರ ಆತಂದೆ ಅವೇಟ್ ರಸಸಾರ ಉಂಡತೆ ಅವು ಮುಖ್ಯವಾದ ಒಂಜಿ ಪಾತ್ರ ನಿರ್ವಹಣೆ ಮನ್ಪುಂಡು. ರಸಸಾರ ಪಂಡ ಇರೆಗ ಮಣ್ಣು ಪುಲಿ ಅಂಶ ಉಂಡ ಅತ್ ಕ್ಷಾರ ಉಂಡ ಪಂಡದ್ದು ನಮಕ್ ಗೊತ್ತಾಪುಂಡು. ಪಂಡ ಐದು ರೇಂಜ್ ಉಂಡು ಪಿ ಹೆಚ್ ರಸಸಾರಗ ಪಂಡ ಅವು ಸೊನ್ನೆ ಇರದ ಶುರುವಾತ್ 14 ಒಂಜಿ ರೇಂಜ್ ಉಂಡು ಅವೇಟ್ 7 ಮನ್ಪುನ ತಟಸ್ಥ 7 ಇರದ ಕಮ್ಮಿ ಇತ್ತಂಡ ಅವು ಪುಲಿ ಅಂಶ ಅಂದ್ ಅರ್ಥ ಅವು 7 ಇರದ 14 ಉಳ್ಳಾಗಿ ಇತ್ತಂಡ ಅವು ಕ್ಷಾರ ಪಂಡದ ಒಂದ್ಪೇರ್ ಅವೇ ಒಂಜಿ 7 ಇರದ ಕಮ್ಮಿ ಇತ್ತನ ನಾಂಡ ಇತ್ತ ನಮ್ಮ ಉದಾಹರಣೆಗೆ ನಮ್ಮ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಹೆಚ್ಚಿನ ಜನ ಕ್ಲಬ್ ಬೆಳೆ ಪುಣಂಚಿನ ಕೃಷಿ ಅವು ಕಂಗ್ ಬುಕ್ಕ ತಾರೆದ ಕೃಷಿ ಮಂತೊಂದಿ ಪುನಂದ್ ಅವೇಕ ದಾದ ಪಂಡ ಇರ ಸುಣ್ಣದ ಪೊಡಿ ಪಾಡುವೆರು ಕುಮಾಯ ಮಣ್ಪಿರದು ಅವನ್ನು ಪಾಡುವೆರು ಅವು ದಾಯಿ ಪಾಡುವೆರು ಪಂಡ ಮಣ್ಣದ ಒಂಜಿ ಪುಲಿ ಅಂಶ ಇಪ್ಪಣದೆ ಅವು ಪೋದು ಅವು ಕ್ಷಾರ ಗುಣಮಟ್ಟಕ್ಕೆ ಬರೋಡು ಅಂಚ ಬತ್ತನಂದಂಡ ಅವೇಟ್ ನಮ್ ಎಡ್ಡೆ ಇಳುವರಿ ಬರ್ಕೊಂಡು ಆ ಒಂಜಿ ಕಾರಣಗ ಮಣ್ಣದ ಒಂಜಿ ಪರೀಕ್ಷೆ ಮಣ್ಣು ಪಡಕೊಂಡು ಸರ್ ಅವಂಜಿ ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಣ್ಣು ತಂಡ
0: ಎಡ್ಡೆ ಮಾಹಿತಿ ನಿಪ್ಪಂಡ ಅಂಚನಿತೆ ಈ ಮಣ್ಣದ ಮಾದರಿನ ನಮ್ಮ ದೆಪ್ಪುಡಂಡ ಐಕ್ ಒಂಜಾತಿ ವಿಧಾನಲೂ ಇಲ್ಲ ನಮಕ್ ಅನ್ಯ ಎಂಚ ದೆಪ್ಪುನ ಕ್ರಮ ಎಂಚ
1: ಇತ್ತೆ ಯಾನು ಇರಗ ಕಂಗದ ಕೃಷಿ ಸಂಬಂಧಪಟ್ಟದೇ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಪಂಪೆ ಸರ್ ಐತೆ ಒಂಜೇಕ್ರ ಜಾಗ ಉಂಡುಂದಿ ಎನ್ನಲೆ ಇರನ ತೋಟ ಆ ಒಂಜೇಕ್ರ ಜಾಗ ನಮ್ಮ ದಾದ ಮನ್ ಪಡ್ಬಂಡ ಅಲ್ಪದ ಒಂಜಿ ಮಣ್ಣು ದ ಟೆಕ್ಸ್ಚರ್ ಆ ರೀತಿ ಉಂಡು ಪಂಡದು ನಮ್ಮ ತೂ ಓಡಾಕೊಂಡು ಫಸ್ಟ್ ಪಂಡ ಅವು ಕಪ್ಪು ಮಣ್ಣು ಉಂಡ ಅತ್ತಂಡ ಜಂಬಿಟ್ಟಿಗೆ ಆಟ ರೀತಿ ಉಂಡ ಅತ್ತಂಡ ಸೇಡಿ ಮಣ್ಣು ಉಂಡ ಅವೇನು ಪೂರ ನಮ್ಮ ಒಂಜಿ ಸರಿಯಾದ ರೀತಿ ಒಬ್ಸರ್ವ್ ಮಣ್ಣು ಪಡ ತೂ ಓಡಾಕೊಂಡು ಅಂಚ ತೂದು ನಮ್ಮ ಅತ್ತಂಡ ಆ ಒಂಜಿ ನಮ್ಮ ಬೆಳೆಯುವ ನಂಚಿನ ಕೃಷಿ ಭೂಮಿ ಅವು ಗುಡ್ಡ ಪ್ರದೇಶನ ಅತ್ತಂಡ ಕಂಡಡ ಕೆಲವು ಹೊಸ ಕೃಷಿ ಮಣ್ಣು ಬೇರು ಇತ್ತೆ ಬರಕಂಗದೈನ ಆ ರೀತಿ ಮಣ್ಪನ ಸಂದರ್ಭ ಅವೇನು ಪೂರ ನಮ್ಮ ಒಂಜಿ ಸರಿಯಾದ ರೀತಿ ತೂದು ಆ ಒಂಜಿ ಭೂಮಿಗೆ ಸರಿಯಾದ ರೀತಿ ಮಣ್ಣು ಸ್ಯಾಂಪಲ್ ಬೆತ್ತೆ ಬೆತ್ತೆ ಕಡೆಟ್ ದೆಪ್ಪಡಾಕೊಂಡು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂಜೆಕ್ರ ಜಾಗ ಉಂಡೊಂದು ನಮ್ಮ ನಿರ್ಧಾರ ಮಂತದ್ದು ಅವೇಟ್ ದೆಪ್ಪಣಾಂಡ ಒಂದು ಎರಡು ಮರತ ನಡುಟು ಸಮತಟ್ಟು ಜಾಗಟ್ಟು ಪೂರ ಕಜಾವು ಇಂಚಿನ ಈ ಸೊಪ್ಪು ಪುರ ಕರದಿ ಪರ ಇಪ್ಪಣದೆ ಎತ್ತದ್ದು ದಕ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಬುಕ್ ಆ ಒಂಜಿ ಜಾಗಡ್ ದಾದಪಂಡ ಒಂಜಿ ಆ ಓಯ್ ಕೃಷಿ ಆವಡ ಅವೈತ ಬೇರೆ ಏತು ಆಳಾಗ ಪೋಕೊಂಡು ಅವೈತ ಐನಾ ಒಂಜಿ ವಿಷಯ ನಿರ್ಧಾರ ಮಂತದ್ದು ನಮ್ಮ ಆತ ಆಳಾಗ ಮಣ್ಣದ ಮಾದರಿನ ದೆಪ್ಪಡಾಕೊಂಡು ಒಂಜಿ ವಿ ಶೇಪಟ್ಟು ಒಂಜರ ಫೀಟ್ ಅತ್ತಂಡ ರಡ್ಡು ಫೀಟ್ ಮುಟ್ಟ ಆಳ ಮಣ್ಣು ಪೋಡು ಆಳ ಮಣ್ಣದ ಆ ಮಣ್ಣು ಪುರ ದೇ ಪಾಡೋಡು ಅವು ನಮಕ್ ಪುರ್ಚಿ ನಮಕ್ ಬೋಡೈ ನೋವು ಪಂಡ ಆ ಒಂಜಿ ಆಳಡ್ ನಮ್ಮ ಒಂಜಿ ಸೈಡ್ ಇರದ್ ಮಿತ್ರದ ತಳಾಗ ಮುಟ್ಟಲ ಒಂಜಿ ಕೆರಸದ ದೆಪ್ಪಡು ಅತ್ತ ಒಂಜಿ ಸ್ಲೈಸ್ ಮಣ್ಣು ದೆಪ್ಪಡು ಪಂಡ ಬೇಟ ಬೆತ್ತೆ ಬೆತ್ತೆ ಪದರ ಉಂಡದೆ ಏರು ತೂದಿಪಾರ ಮಣ್ಣದ கெலச மண்ணு ரைத்து அது அந்த அல்ப கிருஷி பூமி தான் மேல் பதர தூதிப்பாரு கப்பு மண்ணு ஐட்டு ஒன் சூரு ஃபலவத்தத ஜாஸ்தி இப்போ அவை ஆ மத்திய பதராட்டு ஒன்று சூரு ஃபலவத்தத கம்மி இப்போ அத்தான் சூரு ஆளுக்கு போயினே ஃபலவத்தத கம்மி இப்போ மேலு பதரடு தாதாப்பண்டே இருக்கு பெத்த பேத்த மரக்கள சொப்பு அத்தண்ட பெத்த உபயோஞ்சி வஸ்து கராது அவு ஃபலவத்தத ஜாஸ்தி இப்போ அல்ப அல்ப பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிர ஜாஸ்தி இப்போ ஃபலவத்தத்தன்னு மண் தொந்து இப்போ எரகுழு புற இப்போ நக்குரு நக்குரு பண்ப அவு புற மஸ்து ஃபலவத்தத குறந்து இப்போ அவுஞ்சி பூரா நமக்கு அவரேஜ் போர்டு பண்ட அவன் நம்ம மித்திரது அடிக்கு முட்டெல்லாம் சாம்பிளிங் மண் பண்ணக்கா கெரசுது மண் வந்து போடா பண்ணு அவே ரீதிட்டு பேத்த பேத்த நம்ம கடைட்டு கொஞ்சம் நாலு கடைட்டு குருத்து மண்ணுது ஆ ஒஞ்சி ஜாகல நம்ம மண்ணுன்னு கலெக்ட் மண் போடாக்குண்டு தெத்தது அவன் வந்து கிளீன் ஆயினா வந்து பிளாஸ்டிக் சாதரா இப்போது அத்தி நம்ம பேப்பர் தமித்துக்கு பாடுது அவன் சரியான ரீதியில் மிக்ஸ் மண் போடும் மிக்ஸ் மண்ணது ஐட்டு வந்து நாலு பாகம் மண் போடும் பண்ட ஐட்டு வந்து மல்ல மல்ல கல்லி தின பூர நம்ம தெத்தது தக்கோடு அவன் நமக்கு டெஸ்ட் மண் பெறா புஜி நமக்கு போடனா காலி புடி மண் ஆ புடி மண்ணத்துக்கு நம்ம வந்து 250 கிராம ஆகும் அவன் நம்ம ஐக்கோஸ்கர நம்ம நாலு பாகம் மண்ணுது ரெண்டு பாகம்னு தெத்துது தக்கோடு நம்ம நமக்கு போஞ்சி ரெண்டு பாகம் மாத்திரையே ஆகும் 200 கிராம் தாத்து மண் நம்ம கலெக்ட் மண்ணுது அவன் நம்ம ரைத்த ஏறுல ஆனா ஆறுனா புதர் புக்க அவு வா சர்வே நம்பரடு ஆஞ்சு கிருஷி பூமி இப்போனா அவ என்ன புக்க ஆஞ்சு பூமிட்டு நம்ம தாதா கிருஷி மண்ணுள்ளேரு ஆ கிருஷி தான் புதர்ன்னு கரெக்டா அது பரே இதாயிட்டு கொண்டது கொரியர்னா அண்டு
0: மண்ணு பரீட்சை கேந்திரோடு மண்ணு பரீட்சை மல்த்தி புக்க சர்டிபிகேட் கொடுப்பாரு அவு சர்க்காரத சவலத்துகுதல அனுகூல அப்படின்
1: உண்டு சார் இத்தேரு மஸ்து ஜன அவே வந்து விஷயவாதி மண் பரீட்சை கேந்திரக்கு பரவந்துள்ளார் ஐட்டு தாதா பண்ற அக்கலேக்கு தோட்டகாரிக்கா இலாக்கேடு பொசத் ட்ரிப் இரிகேஷன் பண்ணது வந்து ப்ராஜெக்ட் உண்டு அக்கலாம் பொசத் கிருஷி பூமிக்கு பைப் லைன் மண் பண்ண அக்கலேக்கு அவே தான் வந்து தோட்டகாரிக்கிறது சப்சிடி குறைப்பேர் அக்கலேக்கு முட்டை முட்டை 70% முட்டை சப்சிடி குறைப்பேர் அக்கலேக்கு அவை தான் வந்து பிரயோஜனம் அக்கலே கம்ப்ளீட் அதை படையோட பண்ண அக்கலேக்கு மண் பரீட்சை போக்க நீர் பரீட்சை தான் வந்து அக்கலேக்கு வர திவோட
0: இப்போ மண் பரீட்சை ஒட்டுக்கு நீர்த பரீட்சையில மல்பாரு அவு நீர்த பரீட்சைச்சா
1: நீரித பரீட்சையில் சார் எங்கள முல்பா வந்து மூஜி பேத்த பேத்த பாராமீட்டர்தான் வந்து பரீட்சை மண்ணுள்ள அவு வத்தது பிஹெச் பண்ட ரசசார புக்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பண்ணப்ப அவு லவணாம்ச லவணாம்ச ஏத்துண்டு பண்ணது புக்க ஹார்ட்னஸ் பண்ட நீர் ஏத்து கடசு தன உண்டா இஜா அஞ்சா வந்து டெஸ்ட் மண்ப்போம் மூஜி பாராமீட்டர்
0: தப்புண்டு
1: அந்த அந்த பண்ட கிருஷிக்கு சம்பந்தப்பட்டது மாத்திரே தோட்டகாரிக்க டக்கிலே கொஞ்சம் சப்சிடி குறைப்பெருத்துல அவைக்கா மஸ்து ஹெல்ப் ஆகுண்டு
0: இத்தே மண்ணு பரீட்சைக்கு ஏத்து தினகெத்துனவாரு பக்கை நீர்த பரீட்சைக்கு ஏத்து தினகெத்துனவாரு
1: மண் பரீட்சைக்கு எங்களுக்கு வந்து ரெட்டு அத்தனை மூஜி தினம் போட அப்படின் சார் கிளவஞ்சி சார் தாதா அப்படி பண்ண மண்ணு மாதிரி கொண்டாந்து குறைப்பேரதே அவச்சூரு சண்டி இப்போ பண்ட பர்சத டைமண்ட் அப்புறம் சூரு அத்தண்டாக்கு தோட்டக்கு நீர் பாடு வந்து பெருதல் சார் சண்டி இப்போ அவன் நாக்கு ஒழுங்கா தீச்சாண்டா எங்களை கொஞ்சம் தினம் தீவோட அப்படின் முள்ளு பண்ட நிரலடே ஒழுங்கோடவு சார் இப்போ நாக்கு சூரு கொஞ்சம் தினம் எச்சிக்கை தாக்குண்டு அஞ்சு அது இப்போ எங்களை ஒஞ்சுவேல மண் ஒழுங்கு தீத்துனாண்டா ஒஞ்சி மண்ணத மாதிரி இருந்து ஐநெக்கு முட்டால எங்களை ரெட்டு ரெண்டு தினட்டு டெஸ்ட் மண்ணுது மூஜின தான் அக்கலிக்கு வரதி குரல்
0: இது கிருஷிக்கேர்ல மண்ணு நுங்கவுனாக தொம்முடு நுங்கேற பள்ளி இஞ்சா காலி பிரதேசோட்டே நுங்கவுடு நிரலுத பிரதேசோடு
1: அப்பண்ட டைரக்ட் சூரியன கிரண மண்ணுக்கு தாக்குதான் ரியாக்ஷன் ஆகுண்டு அவ் ஆயரபள்ளி பண்டது பண்டதா மண்ணுதா மண்ணடி ஏத்து போஷகாம்சம் உண்டு கரெக்ட் கொத்தாவடாது சரியான ரீதியில் கொத்தாவட பண்ட நம்ம நிரலோடு உங்கவடாப்புண்டு
0: இதே மண்ணு பரீட்சை பக்க நீர்த பரீட்சைக்கு ஏத்து கர்ச்சாப்புண்டு ஐத்த மாய்த்தி குறிப்பினண்டா
1: கர்ச்சி மல்லதாலஜி சார் பண்ட இரு முல்ப நமக்கு தர்மஸ்தலத சம்ஸ்தேட்டு தாதா மல்தேர் பண்ண மஸ்து கம்மி சார்ஜ் மண்ணுதேர் ஐட்டு இறகு ஒஞ்சி மண்ணுதா பரீட்சைக்கு இறகு 50 ரூபாய் மாத்திர தாகுண்டு அவு கடிமை கர வெச்ச பண்ணுறது 117 ரூபாய் உண்டு அண்ட ஒஞ்சி மண்ணுத மாதிரிக்கு இறகு 59 ரூபாய் மாத்திர அவை நீர்த மாதிரிக்கு 59 ரூபாய் மாத்திர நமக்கு எப்பணும்
0: பாரு கடிமேடு நம்ம சுத்தமுத்தத கிருஷிக்கரிக்கு கொஞ்சம் அனுகூலகரவாயினஞ்சின கொஞ்சம் வியவஸ்தை
1: அந்த
0: இத்தே நம்ம உஜிரே SGM காலேஜில் ஈ மண்ணு பரீட்சா கேந்திரம் உண்டு ஈ மண்ணு பரீட்சா கேந்திரக்கு பருடாண்டா ಜನಕ್ಕೂ ಎಂಚ ಸಂಪರ್ಕ ಮಲ್ಪಡು ಬೊಕ್ಕ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರದ ಒಂಜಿ ಪರಿಚಯ ಅನ್ಪಲ್ನೆ.
1: ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಇಪ್ಪನ ಅಂಜಿದ್ನ ನಮ್ಮ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜ್ ಉಂಟು, ಪದವಿ ಕಾಲೇಜ್ ಅವೈತ ಕ್ಯಾಂಪಸ್ದ ಉಲ ಇಪ್ಪನ ಅವೈತ ಅಲ್ಪ ಉಲಂಜಿ ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸ್ ಉಂಟು ಅವೈತ ಪಕ್ಕಡೆ ಇಪ್ಪನ ಅಂಜಿದ್ನ ಎಂಕ್ಲೇನ ಇಡೆಗ ಅಲ್ಪ ಬತ್ತದ್ಲ ಆಗ್ಲ ಇತ್ತ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿ ಪಡೆಯೋಲ್ಲಿ ಇದ್ದಿಂಡ ಎಂಕ್ಲೆಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತದೆ ಅದನ್ನು ಎಂಕ್ಲೆ ಆತರ ಒಪ್ಪಡ ಒಂಜಿ ಮಾಹಿತಿ ಪಡೆಯೋಲ್ಲಿ.
0: ಈಗ ನನ್ನ ಫೋನ್ ನಂಬರ್ ಪನ್ನೋಲಿಯ
1: 97 3104 0 8
0: ಕುಡುರ ಪನ್ಪರ
1: 97 3104 0 8
0: 97 3104 0 8 ಈ ಸಂಖ್ಯೆಗೆ ಫೋನ್ ಮಲ್ತಾರಂಡ ಇರು ಪಾತ್ರೆ ತಿಕ್ಕುವಾರು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆದ ಬಗ್ಗೆ ನೀರ್ದ ಪರೀಕ್ಷೆದ ಬಗ್ಗೆ ಏಪ ಬರುಡು ದೆಪ್ಪುನ ಹೆಂಚಿನ ವಿಧಾನ ವಾರಿತಿರು ದೆಪ್ಪುಡು ಮನ್ಪುನ ಹೆಂಚಿನ ಮಾಹಿತಿನೂ ಇರು ಕೊರ್ಪಾರು
1: ಅಂದೆ.
0: ಬೊಕ್ಕ ಐತೆ ಇರು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪುನದ ಬಗ್ಗೆ ಪಂಡರು ಐಟಿತ್ತಿನ ಲಾಭದ ಬಗ್ಗೆ ಪಂಡರು ಬೊಕ್ಕ ಐತೆ ಸವಲತ್ತು ತಿಕ್ಕುನ ಬಗ್ಗೆ ಪಂಡರು ಅಂಚನೆ ಮಣ್ಣದ ಒಂಜಿ ಆರೋಗ್ಯನ ಕಾಪಾಡುನಲ್ಲ ನಮ್ಮ ಮಾಮಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿ ಅವು ಕೃಷಿಕರಾವಡು ನಮ್ಮ ಜನಸಾಮಾನ್ಯರಾವಡು ಮಣ್ಣದ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಒಂಜಿ ಕಾಳಜಿ ನಮ್ಮ ವಹಿಸೋಡಾಪುಂಡು ಇತ್ತೆ ನಮ್ಮ ಜನಸಮುದಾಯ ವಾರಿತಿದ ಒಂಜಿ ಮಣ್ಣನ್ನ ಆರೋಗ್ಯನ ಕಾಪಾಡೋರಗೋಸ್ಕರ ವಾರಿತಿ ಕಾಳಜಿ ದಿತ್ತ ನೋಡು ನನ್ಪರ್
1: ಕೃಷಿಕೇರಿನ ಬಗ್ಗೆ ಪನ್ನಡ ಸರ್ ಆಗ್ಲಿ ಕೆಲವರು ದಾದ ಮನ್ಪೇರ್ ಬಂಡ ಒಂಜೇ ರೀತಿಯ ಕೃಷಿನ ಮನ್ ತೊಂದಿಪ್ಪರು ಆಗ್ಲಿ ಕೃಷಿ ವಿಷಯ ಕೃಷಿನ ಬದಲಾವಣೆ ಮನ್ ತೊಂದಿತ್ತಿರ್ನಂಡ ಎಡ್ಡೆ ಐತೆ ಉದಾಹರಣೆಗೆ ಏಕದಳ ತಗೊಂಜಿ ಕೃಷಿ ಮನ್ಪೇರು ಆಗ್ಲ ಚೇಂಜ್ ಬದಲಾವಣೆ ಮಂತದ ದ್ವಿದಳ ಕೃಷಿನ ಮನ್ ತೆರ್ಂಡ ಒಂಜಿ ಸರ್ತಿ ಐಟ ಒಂಚೂರು ಫಲವತ್ತತೆ ಜಾಸ್ತಿ ಆಗುಂಡು ಬೊಕ್ಕ ಒಂಜಿ ಅವಶ್ಯಕತೆಗೆ ಬೋಡಪ್ ನೀರ್ತ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಲಿ ರಾಸಾಯನಿಕ ಗೊಬ್ಬರ ಬಳಕೆ ಮನ್ಪೇರ್ತಲ್ಲ ಕೆಲವೇರು ಐಟ್ ತರ ಎಲ್ಲ ಒಂಚೂರು ಮಣ್ಣದ ಆರೋಗ್ಯ ಹಾಳಾಕೊಂಡು ಅವೇನು ಆಪನತ್ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ತೇರಂಡ ಎಡ್ಡೆ ಬೊಕ್ಕ ಕೀಟನಾಶಕ ಪಾಡ್ನಾಗಲ್ಲ ಅಗತ್ಯರ್ದು ಜಾಸ್ತಿ ಬಳಕೆ ಮಾಡ್ಪಿನ ಒಂಚೂರು ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಪಡಾಕೊಂಡು ಅಂಚ ಬೊಕ್ಕ ಕೆಲವೇರು ಕೃಷಿಕರದ ಅದ ಮನ್ಪೇರ್ ಬಂಡ ನೀರು ಬೋಡನಾತ್ ಉಂಡು ಬಂಡದ ನೀರು ಅಗತ್ಯರ್ದು ಜಾಸ್ತಿ ಪಾಡುವೇರು ಅವೇನು ಆಪನತ್ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಪಡು ನೀರು ಈ ಹನಿ ನೀರಾವರಿ ಪದ್ಧತಿ ಬಳಕೆ ಮಾಡ್ತೇನೆ ನಾನು ಅವೇಟು ನೀರೆಲ್ಲ ಉಳಿತಾಯ ಹಾಕೊಂಡು ಬೊಕ್ಕ ಆ ಒಂಜಿ ಕೃಷಿ ಬೆಳೆ ಉಂಚಿನ ಒಂಜಿ ಬೆಳೆದಾದೊಂಡು ಅವಕ್ಕೆಲ್ಲ ಒಂಜಿ ಎಡ್ಡೆ ಬೊಕ್ಕ ಎಡ್ಡೆ ಇಳುವರಿ ಎಲ್ಲ ತಿಕ್ಕೊಂಡು ನೀರು ಜಾಸ್ತಿ ಪಾಡ ಜಾಸ್ತಿ ಇಳುವರಿ ತಿಕ್ಕೊಂಡು ಅನ್ಕೊಂಡು ಒಂಜಿ ಅವು ತಪ್ಪು ಕಲ್ಪನೆ
0: ಅಂಚಿದ ಹತ್ರ ಜನಕ್ಕುಲ್ಲ ಈ ನಮ್ಮ ಮಣ್ಣದ ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲ ಕಾಪಾಡೋಡು ಬೊಕ್ಕ ನೀರದ ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲ ಕಾಪಾಡೋಡು ಆಯ್ತ ಒಟ್ಟಿಗೂ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲ ಎಡ್ಡೆ ಬೋಡು ಪನ್ಪಿನ ಹೆಂಚಿನ ಒಂಜಿ ಪಾತೆರ ಬಾರಿ ಪೊರ್ಲುಡು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪುನ ಬಗೆಟ್ ಬೊಕ್ಕ ನೀರದ ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪುನ ಬಗೆಟ್ ಸುಮಾರು ಮಾಹಿತಿಲೇನು ನಮ್ಮ ರೇಡಿಯೋ ನಿನಾದದ ಕೆಳುಗೆರೆಗೆ ತೆರಿಪಾಯರು ಎಂಕ್ಲ ರೇಡಿಯೋ ನಿನಾದದ ಪರವಾದ ಬೊಕ್ಕ ನಮ್ಮ ಕೆಳುಗೆರನ ಪರವಾದ ಇರಿಗೆ ಉಡಲ್ ದಿಂಜಿನ ಸೊಲ್ಮೇಲು
1: ಸೊಲ್ಮೇಲು ಸರ್.

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: இங்கதால பொறிச்சு சேர்க்கறேன்
0: தானே
1: தாதன சேர்க்கறேன் இ கிருஷியில பொறிச்சு தால பொறிச்சு இதுல
0: இரகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சு பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கான் லாப தூ அரகே திக்குச்சு
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரம் அனிப்பந்தே குள்ளுவானா நினான் தூ நாக்கு அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரம் அனுப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேர்
1: சேகரா
2: ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 ಎಫ್ಎಂ ನಲ್ಲಿ. ನಾನು ವಿಕೆ ಕಡಬ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ. ನನ್ನ ಗ್ರಾಮ, ನನ್ನ ಹೆಮ್ಮೆ, ನನ್ನ ಪರಂಪರೆ, ನಮ್ಮೂರಿನ ಪರಂಪರೆಯನ್ನು MGMD ಪೋರ್ಟರ್ ನಲ್ಲಿ ದಾಖಲೀಕರಣ ಮಾಡೋಣ. ನಮ್ಮ ಗ್ರಾಮಗಳ ಇತಿಹಾಸ, ಸ್ಮಾರಕಗಳು, ಜನಪದ ಕಲೆಗಳು, ಸ್ಥಳೀಯ ಇತಿಹಾಸ, ಸಾಂಪ್ರದಾಯಿಕ ಹಬ್ಬ ಆಚರಣೆಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ಪರಂಪರೆ ತಿಳಿಯೋಣ, ಸಂರಕ್ಷಿಸೋಣ, ಮುಂದಿನ ಪೀಳಿಗೆಗೆ ಹಸ್ತಾಂತರ ಮಾಡೋಣ. ಕೇಳ್ತಾ ಇರಿ ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM.

முக்லிங்கித், சாயித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலே லேசாவன சாத், இடன் டேசா வினாய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.